0: கருங்காலி நாயே, அப்ப நீயே தேடிக்கிட்டேனே, எவ்வளவு பண்டில தூக்க வச்சு தூக்க வச்சு எங்க கழுத்தை உடைச்சிருப்ப. ஒரே பண்டில உன் கழுத்தை உடைச்சாமலே, மாத்தாமல ஒரே போட
1: மாப்பிள்ள கலக்கிட்டல.

0: எல்லாம் நம்ம பையில தான் செல்லும்
1: பாடுறி எல்லாருக்கும் டி ஒருத்தர் இப்படி